மானின்ற நோட்டம் அல்பில் முகப்பத்தின் மயிலாட்டம் மையணி கண்ணில் மானின்ற நோட்டம் அல்பில் முகப்பத்தின் மயிலாட்டம் கோஜராஜாவின் தோட்டத்தில் உண்டாய

0: ചിത്രം ഗമനം, പാടിയത് ചിത്ര. ബിജു തിരുമലയുടെ വരികളും ഔസേപ്പച്ചന്റെ സംഗീതവും.
1: சனி பனி சனி பாமா பாமா பனி பாமா சனி சக சனி சக சனி ச பாமா சனி சரி நிர நிர நிர.